நீங்கள் லோமி லோமி நரவுனா லோமி எடுத்து லோமி நான் வெள்ளே அல்லா உண்மை வைக்கேன் அவனை பிடித்து கெட்டவன் உண்மையாக அப்போ அவனை செய்திருந்தேன் இங்கே போற என்ன எப்பரா எதா எழுதி இன்னைக்கு போங்க அண்ணா தராதில்ல பத்து அதான் மையம் போன்றது அதான் எப்பரா அதா மையம் அங்கே கோஸ்மாஸ் அங்கே